ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நமஸ்காரம் அனைவருக்கும். அ வெரி குட் ஈவினிங் டு எவ்ரிவன். பிஃபோர் ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் நம்பர், ஆன் ஸ்டேஜ் வித் மீ வித்வான் ஸ்ரீ பெங்களூர் பிரவீன் அவர்கள் மிருதங்கம், ஸ்ரீ சாய்ஹரி அந்த கட்டம், ஸ்ரீ மஞ்சுநாத் அந்த மோர்சிங் அண்ட் பேட்ஸ்.

0: ராகம் தானம் வாட் ஏ பிளேட் இஸ் கால்ட் வகுலாபரணம். ஒரு சின்ன பல்லவி கம்போஸ் பண்ணியிருக்கோம்.
1: வா வந்தருள் புரியவா பழனி ஆண்டவா எனையாளும் சரவணவா.